0: ஒரு இடத்துல இந்த பின்னணி சொல்லாமல் சொல்லுவாங்க.
1: Estoy hablando de la forma como podemos utilizar la energía sexual